0: கலந்தார். ஊழ் மாதால் கொன்று மறைக்கு அனைந்தியாங்க ஒழுமை ஒழுவுறா மறக்க பொருட்டு வந்துருவோமலா எச்சா மறக்க பெறுவாரா.
1: This is Triple J.